சித்தி தாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சித்தி தாக்கும்

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரன்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி பிதாக புத்திராக ஸ்ரீ